நன்றியாக பிற்பகல் ஒரு மணி ஆகிறது. அன்பார்ந்த நேயர்களுக்கு என் உளம் நிறைந்த திங்கட்கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம்.

0: 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் மொழிசு வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சி கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொழிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

0: ஜூலை 13ஆம் தேதி இன்றைக்கு திங்கட்கிழமை ஆனி மாதத்தின் 29ஆம் நாள். நாம் முதலில் வரும் பாடலை கேட்போமா? பக்தி பாடலாக தில்லையிலே போற்றும் பக்தி மிகும் பழமை வாய்ந்த ஒரு பாடல் இது.
1: சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பிரசன்ஸ் ஐபிசியின் பக்தி பாடல்.
0: பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் அருணா மற்றும் அகிலா ஆகிய

பக்தி மிகவும் சிவபெருமானை போற்றும் இன்னும் ஒரு பாடலை உங்களுக்கு வழங்கப் போகின்றோம். சிவபெருமானின் வடிவமே தியானம். சிவபெருமானின் படைப்பின் தோற்றம், அவர் படைப்பு வாழ்வாதாரம் மற்றும் அழிவின் சம நிலையாளர்.

பக்தி ததும்பும் சிவபெருமானை போற்றும் பாடல்களை நீங்கள் கேட்டீர்கள். பக்தி பாடல்களுக்கு பிறகு வர்றது உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம். ஒரு திருக்குறளை கற்போம்.

0: வாழ்க தமிழ், வளர்க குரல், குரல் நெறி. இன்றைய குரல் அதாவது அதிகாரம் அறட்டுப்பால் அதிகாரம் தீவினி அச்சம் ஃபியர் ஆஃப் சின். அறிவினுள் எல்லா தலை என்ப தீய செல்வார்க்கும் செய்யா விடல். பொருள், தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவிலெல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவார் என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் ஆங்கில மொழிபெயர்ப்பு. தட் இஸ் டு டு நோ எவில் டு என்மீஸ் வில் பி கோல்ட் த சீஃப் ஆஃப் ஆல் வர்ச்சுஸ். எம்மோடு இருந்து குறப்பாக்கலை பாடலின் பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் குறப்பாக்கலை பாடலின் இசை மூலமாக மேலும் இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்போம் ஒன்று. இதோ கேளுங்கள் தீவினி அச்சம் ஃபியர் ஆஃப் சின்.
1: தீவினை அச்சம்
2: தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவார் தீவினை என்னும் செருக்கு.
3: Les méchants n'appréhendent pas, mais les bons appréhendent la vanité de faire du mal.

0: qu'il ne fasse pas de mal aux autres, celui qui ne veut pas être la proie des tourments.
1: எனை பகை உற்றாரும் உய்வர் வினை பகை வேயாது பின் சென்றடும்.
0: Quel que soit l'ennemi que l'on se fait, on peut lui échapper. Mais quand le mal devient notre ennemi, il vous poursuit sans répit et vous anéantit.
2: தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வேயாது அடிவுரைந்தற்று.
0: Comme l'ombre qui s'attache à nos pieds, les conséquences funestes de nos mauvaises actions ne nous quittent pas.

நிகழ்ச்சியை தொடர்கிறது சரியாக 1:30 மணி வரை. நீங்கள் தெரிந்தவாறில் நம் திரை இசையின் தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அன்போடு அழைக்கப்பட்ட பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி முதிர்வு காரணமாக மைசூரில் காலமானார். போன ஞாயிற்றுக்கிழமை July 22 அன்றைக்கு இதோ அவருக்கு அம்மையாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சில பாடல்கள் உங்களுக்கு அளிக்கின்றோம். அவர்கள் குரலில் வரும் பாடல். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி உட்பல பல மொழிகளில் அதிகமான பாடல்களை பாடி பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்காயிடம் பிடித்த அவரது மறைவு திரை உலகத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.

காணச்சென்ற ஜானகி அம்மையார் அவர்கள் பல தலைமுறை முன்னணி நடிகர்களுக்கும் இசை அமைப்பாளர்களுக்கும் இசைஞானி இளையராஜா ஐயாருமான் எம் எஸ் விஸ்வநாதன் குரல் வழங்கி பெருமை சேர்த்தது.

நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது உங்கள் AM2 மொரிஷியசு வானொலி ஒளிபரப்பு உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி பழமை இனிமை காணும் சில இன்னிசை பாடல்கள்

காலை சென்ற ஜானகி அவர்கள் குரலில் வரும் ஒரு பாடல் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாம் வழங்கி ஒரு பாடல் பாட்டுக்கு கூடவே குரல் கொடுத்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

அவர்களுக்கு எமது ஆறுதல் மொழி. எம்பிசி நிவேதா சார்பிலும் என் சொந்த சார்பிலும் அன்பர்கள் தொழில் அன்பர்கள் சார்பிலும் ஆறுதல் மொழி. அம்மாவின் எஸ் ஜானகி அம்மையாரின் ஆன்மா சாண்டியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.

昼間のメロディーパラリル。ஜானகி களைச்சென்ற ஜானகி அம்மையாரின் ஆன்மா சாண்டியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அவர்கள் குரல் எப்பொழுதும் இவ்வுலகத்தில் ஒலித்து கொண்டே இருக்கும். நான் வழங்கிய உங்கள் இன்றைய நிகழ்ச்சி மங்கையரொளியின் நிகழ்ச்சி இங்கு யாவும் முடிவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நேர்களை அறுவரையில் உங்கள் அனைவருக்கும் எமது உளம் நிறைந்த வணக்கம் நன்றி. நேர்களை

0: 819 किलोहर्ट्ज, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस।
1: பூர்வக நமஸ்காரம்
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே.

0: Isaiah Ruvi with Bhubaneswari.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, மாலை நேரத்தின் அமைதியோடும் இசையின் இனிமையோடு உங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாள் முழுவதும் நம்மை சுற்றி இருந்த பரபரப்பிலிருந்து சிறிது நேரம் விலகி மனதிற்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் இசை பயணத்தில் ஒன்றாக இணைவோம். இன்றைய இசை அருவி நிகழ்ச்சியில் இறைவனின் திருநாமம் ஒலிக்கும் ஓர் இனிய பக்தி பாடலுடன் தொடங்குகின்றோம்.

மாலை சூரிய தனது பயணத்தை நிறைவு செய்து இரவிற்கு வழிவிடும் இந்த அழகான தருணத்தில் இசை நம் மனதிற்கு ஓர் இனிய தோழனாக மாறுகிறது. ஒரு நல்ல பாடல் சில நேரங்களில் ஆயிரம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை நமக்குள் எழுப்பிவிடுகிறது. அந்த இனிய உணர்வுகளை தர வரும் அடுத்த திரைப்பட பாடலை கேட்போமாக.

வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு பாடல் இருக்கும். மகிழ்ச்சிக்கும் ஒரு பாடல், நினைவுகளுக்கும் ஒரு பாடல், கனவுகளுக்கும் ஒரு பாடல். இசையின் அதிசயம் என்னவென்றால் அது ஒவ்வொரு இடமும் வெவ்வேறு கதைகளில் பேசுகிறது. உங்கள் நினைவுகளை வருட வருகிறது அடுத்த பாடல்.

இரவின் வருகையை அறிவிக்கும் இந்த அமைதியான நேரத்தில் மனதை மெதுவாக வருடும் மெலோடிகளுக்கு ஒரு தனி அழகு உண்டு. அந்த அழகை இன்னும் கொஞ்சம் ரசிப்போம். நீங்கள் வீட்டிலோ பயணத்திலோ அல்லது வேலை முடித்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தாலோ இந்த இசை உங்களுக்கு இனிய துணையாக இருக்கட்டும்.

வானில் நட்சத்திரங்கள் மின்ன தொடங்கும் நேரம் இது. அந்த நட்சத்திரங்களைப் போல சில பாடல்கள் காலம் கடந்தும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். எந்த முறை எத்தனை முறை கேட்டாலும் அலுப்பு தராத இசைகள் நம் வாழ்வின் அழகான நினைவுகளாக மாறிவிடுகின்றன. அப்படிப்பட்ட ஓர் இனிய பாடல்

வானொலி நேயர்களே, இசை அறிவேனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Game to Mauritius.
4: Namaskar.
5: ஷோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: Radio Mauritius पर दिल से स्वागत है आप सभी का.